நிலுவலேவ் செயலாவதில்லை நாஹி திக்கிபேனா நிலுவலேவ் செயலாவதில்லை நாஹி திக்கிபேனா.